தந்திரதந்திரம் சதா சாச்சிதானந்த சர்வம் பிரணாசீன உபே அரூபே சமஸ்தல் நிவாசி சதா சேததா புததா பிரீது கர்த்தா அதோ உருத் அர்த்தங் அகங் ஓ

தாம் அனசஜங்கா அங்க ஆசனைய பாங்கு பாம் பாருங்காத்மே தேவதாரு ஜல் தலைய மாண்டு தேசுவேசைய பாண்டு ஜல் தலை மகாந்த தேசுவேசு பியந்த